சோகன் மண் பிரபான் என்பதை கரும் சோழன் காட்சி பாய் பாய் நான் கர்மஸ்மான்